0: ஹலோ, காவிக்கு நான் பேங்கம் தை கரண கோம் கேன் இமாய் தகவை
1: நீகோ குகிந்தரா பண்ணாக்கி கரண கோம் கேன் இங்கை எத்தனை கணுவனா
0: இப்புக்கு நம் பப்புன் தப்பம் மம்மேங்கி நங்கைய காவிக்கின்னா இப்புக்கு நிசக்கின் நப்பம் கிருபேஸ் தெப்போ புத்தோ

0: ஹலோ, காவிக்கு நான் டேங்கம் தைக்கரன கொம் கேன் இமாய் தகவாய்
1: நீகு குகிந்திரா பண்ணா கிக்கரன கொம் கேன் கையே தன கனுவன
0: இப்புக்கு நம் பப்புன் தத்தம் மம்மேங்கி நங்கைய காவிக்கின்ன இப்புக்கு நிசக்கின் நத்தம் கிருபேஸ் தெப்போ பொத்தோ